நிற்போ நிற்வர் அகால் மூரத் அஜுனீஷ பஹங்குர் பர்சாத் ஜப் ஆது சச் ஜுகாத் சச் ஹை பீ சச் நானக் குஷி பீ சச் கவன வடாயி கர் சகோ தே அந்த குணிதா